அண்ணன் பிச்சையில் பிச்சுக்கிட்ட மூணு பாம்பு விட்டு அக்கூச்சப்பான் கூட்டாங்க தன்னோட உட்காந்துருந்தாக்கான் அதில் கூச்சப்பான் ஆச்சுங்க கூறாங்க ஏச்சி ஆச்சு கூச்சப்பாங்க பாம்பு உட்காந்துக்கா சிங்காஞ்சிட்டு புட்கா குள்ளி பாம்பு பார்த்தாரங்க ஐஸ்கேங்கி இன்று ஆயின் பாலோ தன்னா வாங்க தாக்கும் அண்ணன் நின்று கூச்சப்பா இன்று புட்டு பாலும் தார வாங்கப்பா ஏச்சி ஆச்சு இன்றும் பா வாழ்த்தா கூச்சப்பா காந்தாங்க பாலோ வாங்காந்தி நான் தர கூச்சப்பா சுட்டாங்க இன்றுக்கு புட்கா உழறங்க அலுவலருக்கும் ஏச்சி ஆச்சு பாம்பட்டுட்டா உள்ள காஞ்சி கொள்ளிருமா அழகா கூலன்பா புட்கா ஆப்னா இருக்கும் கொஞ்சப்பா கொஞ்சப்பட்டு விட்டாங்க இன்று ஜிங்கு மூக்குறிங்க பாம்பா சுட்டாக்கு ஆப்னாக்குங்க நாங்கள் நீ ஜிங்கு பாம்பா டுட்டா உள்ள காஞ்சினி நாங்கள் நீ தன்னு சைப்பு குள்ளினி நாங்கள் நீ தன்னு பிக்க உயாகினான் குறைபல்லன் தூக்கறாங்கதாக்கும் கிளைன் நீனந்தீதான் உண்டு பல்லி மயக்கு பாம்பா சுட்டாங்கு கல்குனி நான் இன்று பல்லல் பாச்சிங்கோடு இன்று புட்கா உழறமில்லான் பண்ண பாம்பா சுட்டாங்கு பண்ணதான் கேங்கலஞ்சினான் கூறா நினைச்சார் இன்று பல்லல் பாய் வாங்கத்தாக்கும் சர்வீஸ் பிஃபாருங்க ஆலாதி வாங்க பல்லு தானா பாம்பா சுட்டாங்கு கண்ணி வாங்கத்தாக்கும் சிங்கம் இன்று கூறா தர பண்ண வாங்க பாய் பல்லு தானால் தானா வாங்கறான் தூக்குறான் குப்பேன் கூறாதார வாங்கானே கூற வாங்கற உயாருங்கதாக்கும் கூறாதார வாங்கானே சிங்கம் கூச்சப்பா டூட்டாக்கும் குள்ளு அலுமினால் கூற புரியன்பா ஆணுக்கு கூச்சப்பா டூட்டாக்கும் ஆயினே நாங்கள் இந்த பல்ல மூணு அலுமினாளுக்கு பாம்பார் பல்ல இணைந்தாக்கும் புக்குள்ளாருங்குதாக்கும் இன்னும் குழு ஆன பற்றி மைக்கே கம்ப்ளைண்ட் சர்வீஸ் அங்கே வாங்கப்பேன் நாங்கள் அந்த ஃப்ரீ பண்ணத குள்ளில் பாய் உழை சுட்டாக்கும் பண்ண குள்ளினி யாச்சி ஆச்சு பாம்பை சுட்டாக்கும் குள்ளினி பண்ண புளி ஸ்டைலிங் கம்பெனிங்க புள்ளிகள் மஞ்சள் பாய் ஆலாஜி வாங்கி நர்சிங் ஹோம்ஸ் ஹங்கேஸ் கமர்ஸ் ஹெச்ஐசிசி சர்வீஸ் குள்ளு திங்கள் இன்று மூர்ப்பை நான் சர்வீஸ் இன்று மெஞ்சினி முண்டை பாம்பை மெஞ்சினி முண்டை திங்களோட மூர்ப்பை சர்வீஸ் புள்ளி கம்பெனிக்கு மெஞ்சினு பாலு தானா தேவையில்லா அண்ணன் இன்று ஆப்னால் பாய் யாதி யாதி பாம்பா காஞ்சினி இன்றோ ஆப்னாச்சாக்கும் குறை வாங்குறான் உயிரான் தேதி தான் அண்ணன் குறை நாக்கோச்சாக்கும் பண்ணு பே முன்னு வாங்குறான் சுக்கராங்கோச்சாக்கும் சுங்கு பல்லஞ்சாக்கும் பாம்பா அண்ணனை வாங்க பாய் முன்றோ இன்றோ தானான ஆப்னால் பாய் இன்றோ அண்ணனை குறை பண்ணத சொல்ல பண்ணங்க வாங்க பாய் லேத வாழ்க்கை துணி அண்ணனை குறை இயந்தாக்கும் முன்ற இன்றுங்க இன்று நான் அண்ணனை வாங்கினங்க அண்ணன்னா இன்று நான் குள்ளிருக்கும் முன்னு குள்ளிருக்கும் யாதி யாதி இன்றோ பல்ல ஆப்ளோந்தாக்கும் திங்கள் இன்றோ மூக்கு நெஞ்சுயா இன்னும் இன்றுப்பா தாக்குதாக்கும் பல ஆளாச்சி உங்களோட திங்கள் இன்றோ பல்ல உயா குள்ளி கூறா பண்ண தர வாங்கதாக்கும் பல்ல கொஞ்சப்போ ஆல்டேல்கும் இன்றோ நான் வாங்கறேங்கோச்சாக்கும் கொள்ளேன் மழை கொள்ளன் பார் புட்க ஆல்பினாருக்கும் வாங்கலாம் இன்றுப்போ வாழ்த்தார் மால் பெற்றுட்டா கொள்வேன் பம்பம் கஞ்சனிங் ஹெல்த்கே கிளினிக் ஸ்டாஃப் முண்டா ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அண்ணன்னா கூறாதரா இன்றும் அண்ணனை ரிங்கணும் ஹெல்த்கே கம்ப்ளைண்ட் ஸ்கீமுங்க நம்ம நாங்காதாங்க 1-800-550-552 நம்ம பண்ணது பிறகு 1-800-550-552 குழு இன்றும் அண்ணனை இந்த நினைக்க நவ ஹெல்த்கே கம்ப்ளைண்ட்ஸ் .gov.au